0: 换王瑞泽这个
1: 来了，错进错出，青岛终于在自己的主场又把握住了一些机会。
2: 第四节米希纳到了十二分，
0: 嗯，
2: 跟拔的三分球命中，这边绕前，哎，波本一下节奏，再给到低位，有夹击走底线，防的不错，看看有没有转换。
1: 那只差两分啊，山西还有球权，不错，这边葛兆宝再度栖身篮下，
3: 正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一号，正面一